நான்கு சார்க சங்க சபல் ஜனம் சார்க சங்கனை கத் கால தரது பெடுத்தோ தின்னேஹால சார்க சங்கலோகத ஹரே சாகதம் நர்க பர ஹரே சாக சங்க இயமா சுயலா சாசங்க பெற்றுத்தர் மேலா ஜோய்ச்சா சோய் பர பாப சாக சங்கன பெருத்தா ஜாப பார்பிரம் சாதிரது பச நான்கு திர சா சொன்ன ரச சாக சங்க சுனாவ சா சங்கர்க்கே குணகாவ் சாக சங்க நாமந்தை பிஸ்ர சா சங்க சரப்பணி